சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஒரு சிவன் பாடல். சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சிவன் பாடல்.

கண்ணான கைலாசனே, தென்னாட்டு லிங்கேசனே. விரும்பிய சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தென்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது வலம் வருகிறது.

அழகான அருமையான சிவன் பாடல் அமைதியாக ஒலித்து சென்றது. சிறப்பு அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அன்னி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தியிருக்கிறார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு. இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்வும் அன்பும் நன்றியும். சிவனும் பார்வதியும் கண்முன் சிறப்பு. சகலத்திலும் வெற்றி பெற்று வாழ்க சிவன். கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியில் இருந்து சிபிஆர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். சொக்கநாதன் திருவருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். கற்பூர தீபாராதனை நடக்கிறது சிவனுக்கு. சிபிஆர் அவர்கள் சிவனையும் பார்வதியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடல் கேட்பதற்கு மனதிற்கு இதமாக இருக்கும். சபரி சொந்தங்களுக்கும் சிவபெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அறிவழகன் மங்கை அவர்கள் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். தேன்மொழி முருகன் அவர்கள் நான் விரும்பிய பாடலை தேடி வழங்கியதற்கு நன்றி விஜயன்னிக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் சிவனையும் பார்வதியும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி என்று இரு கை குப்பி வணங்கியிருக்கிறார்கள். வாருங்கள், அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் குயிலே குயிலே பாடல் சொட்டு சொட்டா தண்ணிப்பட்டா இசையுடன் இணைந்து மதுரை மாவட்டத்தவனை அழகர் நன்றி வாழ்த்துக்களுடன் பாடல் இதோ வருகிறது.

குயிலே குயிலே திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்கு நன்றி.

சென்ற பாடலுக்கு கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் அருமையான ஈசன் பாடல் என்று பதிவிட்டிருக்கிறார். மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் அழகான பாடலை அழகாக வழங்கிய சகோதரிக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகள் கவிஞர் வாலி, இசைய அழகான இசை ஷியாம், அழகான பாடலுக்கு அழகான குரலில் டி கௌசல்யா. இந்த படம் 1984 இயக்குனர் ஸ்ரீனி இயக்கத்தில் ரகுவரன் ராணி நடித்து வெளிவந்த படம். அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். பாடல் கிரேட், மிகவும் பாடல் மிகவும் அருமை, மிக்க நன்றி. இயக்குனர் அவர்கள் பாடல் அருமை அருமை என்று பதிவிட்டிருக்கிறார்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:27. இந்த நேரத்தில் வருவது ஐயா படம். பாடல் தாமிரபரணி ராணி, என் தாமிரபரணி ராணி. செம பாட்டு பாங்க. விரும்பிய சொந்தம் கரூர் மாவட்டம் ஆவடியான் கோவில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

மன்னிக்கவும் இந்த பாடல் அடுத்த பாடலாக வரும். சாமி போட்ட முடிச்சு பாடல் பொன்னெடுத்து வாரேன் வாரேன் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

சாமி போட்ட முடிச்சு என்ற திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல், சிறப்பு அறிவு, ரொம்ப அழகு பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சென்ற பாடலுக்கு அழகர் அவர்கள் பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அரிதான பாடல் தேர்வு அருமை என்றும், இயக்குனர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் புஞ்சை அரசந்தாங்கல் திருவள்ளுவர் குடியிருப்பு சோமசுந்தரம் அவர்கள். பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் இல்லையா, இது வேற சோமசுந்தரமா? ஓகே ஓகே. இயக்குனர் அவர்கள் பாடல் செம சூப்பர் சூப்பர். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி. சாரி, உங்கள் பாட்டு இல்லை இது, கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்த பாட்டு உங்கள் பாட்டு தான். அறிவழகன் மங்கை அவர்கள், 10:18 தான் அக்கா ஆகுது, அதுக்குள்ள 10:28 சொல்லிட்டீங்க. நான் எப்போ அப்படி சொன்னேன்? எதுக்கு இந்த அவசரம்? அவங்க பாடல் மட்டும் கேட்டுவிட்டு அவசரமாக ஓட போகிறாங்களா அதுக்காக என்று அறிவழகன் மங்கை அவர்களை தேன்மொழி முருகன் கூறுகிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா. சிறப்பு நன்றி. சிபிஆர் அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று சொல்கிறதுக்கு வேறு லெவல் என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அவங்க பொண்ணு கிருத்திஷாவாக மாறி அழகாக டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார் சிபிஆர் அவர்கள். அவங்க ஜோடி தங்க பொண்ணு கூட சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு. காவியாஸ்ரீ அவர்கள் சிறப்பு. பாடல் அருமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும், எதுக்கு இத்தனை அட்ரஸ் போடுறீங்க, எதுக்குன்னு புரியவே இல்லையே. 112 காமராஜர் தெரு, சித்தாத்தூர், வெம்பாக்கம் மாவட்டம், வெம்பாக்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். மிக்க நன்றி ஐயா, சீக்கிரம் வாருங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை பாடல், இனிது நன்றி என்றும், அருமையான இனிமையான பாடல் தேர்வு சிறப்பு என்று காயத்ரி மேம் அவர்களும், அடடா ஆஹா என்று பாடலை அழகாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிபிஆர் அவர்கள். ஆமாம், சாமி போட்ட முடிச்சுதான், 3 முடிச்சு போட்டது நம் தம்பி அறிவு. அறிவழகன் மங்கை அவர்கள், இசைத்தரம் சூப்பர் அக்கா என்று கூறுகிறார்.

இன்று கே.எஸ். சித்ரா அவர்களின் பிறந்த நாள். அவர்கள் பாடலை நம் சபரி சொந்தங்கள் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மூன்று பேர் மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடிய பாடலை நமக்கு யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் பாட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டாக எடுத்தேன், எப்படியோ சிபிஆர் பாட்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு.

ஐயா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் செமசாங்கு ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சென்ற பாடலுக்கு இயக்குனர் அவர்கள் பொண்ணெடுத்து வாரேன் வாரேன் என்று சொன்னார் அல்லவா, அதுக்குத்தான் அவங்க அட்ரஸை கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் பொன் என்றால் பருவமங்கை, பொன் என்றால் நகை, ரெண்டில் எது வேணும்னு கேட்குறாரு. அறிவழகன் மங்கை அவர்கள், இது உங்கள் வீட்டு முகவரியா ஐயா, பொண்ணை அனுப்பி வைக்கலாம். நாட்டாமை அண்ணனுக்கு வந்த சோதனையா என்னன்னு தெரியல, புரியல. இயக்குனர் அவர்கள் பொண்ணெடுத்து தான் ஐயா வரேன் என்று சொன்னார். ஓஹோ. அடுத்ததாக ஒலித்த பாடல், இப்போது ஒலித்த பாடலுக்கு பொன்னடை பொத்தி பரிசு வழங்குகிறார்கள். இயக்குனர் அவர்கள் சிபிஆர் பாடலுக்கு ஏற்கனவே கட்டியதற்கு தெரியுமா ஐயா? தேன்மொழி முருகன் அவர்கள் சரத்தை கண்முன் கொண்டு வந்து, சரத்குமாரை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சி என்றும் சூப்பர் என்றும், பாட்டு சூப்பர், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தாமிரபரணி திருநெல்வேலியில் இருந்து வர சற்று தாமதமானாலும் சிறப்பாக வந்தடைந்தது, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு என்றும், மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் சிபிஆரை தான் சொன்னேன், அவர் பாடலை கேட்டதும் ஓடி விடுவார்கள், அதை லேட் பண்ணி போட்டு இருக்காங்க இன்னைக்கு, சூப்பர். அப்பவும் ஓடிட்டார்ல, அவங்க பாடலை கேட்கவே இல்லைல்ல. கார்த்திக் கைதட்டி பாராட்டி இருக்கிறார். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி, அசத்துறீங்களே, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று கடைசியில் வந்துட்டார். சிறப்பு, நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், பாடல் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய், விதுராக்குட்டி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். சூப்பர் சாங் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். மனதை தொட்ட பாடல் என்றும், கை கொடுத்து பாராட்டி சிறப்பான பாடல் அருமை என்றும், பாடல் அருமை சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், பாடல் அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் எதுக்கோ தெரியல பூ பூத்ததுன்னு நிறைய பூவாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு சிறப்பு அறிவு. அடடா ஆஹா என்று அழகான பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், அழகான சுசிலா அம்மா பாடல் எனக்கு பிடித்த பாடல், சூப்பர் சகோதரி, நன்றி மேம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:44. அடுத்ததாக வரும் பாடல் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் படம் தூள் பாடல் ஆசை ஆசை இப்பொழுது அந்த பாடல் இது வருகிறது.

தூள் படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலை பாடலை போட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு வாங்க அக்கா, லேசாக இருமுன்னு இல்லை அதுக்கு. இவ்வளோ ஒரு பாசம் பாருங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், தொண்டையில் கிச்சா விக்ஸ் வில்லை போடுங்கள், சரியாகிவிடும். லேசாக இருமல், நிறைய டிப்ஸ். தேன்மொழி முருகன் அவர்கள் ஹாப்பி டான்ஸ் என்று பாடலை கேட்டு அழகாக டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார். குழந்தையாக மாறி மனதுக்குள் பாடிக்கொண்டும் இல்லை, வாய் விட்டு நல்லா பாடுறாங்க. ஆஹா அருமை, சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள். காயத்ரி மேம் அவர்கள் இனிய பாடல் என்றும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பதிவிட்டிருக்கிறார் காயத்ரி மேம். அறிவழகன் மங்கை அவர்கள், ஒரு குழந்தையும் பூனையும் அழகாக சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்கு, செம அட்டகாசம் பாடல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், அருகம்பல் ஆகிறேன் இப்பொழுது, அதை ஆடு மேய்வது எப்பொழுது. இந்த லிரிக்ஸை எப்பவும் கண்முன் கொண்டு வருவார், எதுக்குன்னே தெரியாது. பாடல் இனிமை இனிமை அருமை என்று இயக்குனர் அவர்களும், காஞ்சிபுரம் சோமசுந்தரம் ஐயா. ஓஹோ, இந்த பாடலுக்கு காஞ்சிபுரம் சோமசுந்தரம் ஐயா இதயத்தை கொடுத்து நல்லா இருக்கு பாட்டு என்கிறார். திருவிழா ஆகிறேன் இப்பொழுது எனக்கு, எனக்குள் உன்னை தொலைப்பது எப்பொழுது. ரொம்ப நல்லா இருக்கு லிரிக்ஸ்லாம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:53. கோவை ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் படம் மனிதனின் மறுபக்கம், பாடல் கண்ணனை காண்பாய். சித்ரா அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவர்கள் பாடிய பாடல் இதோ வருகிறது.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தனலட்சுமி பரசுராமன். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகனசுந்தரி சாந்தி, சென்னை நங்கநல்லூர் சாந்தினி கண்ணன் இவர்கள் விருப்பத்தில் பாடல். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் ரோஜாவை கண்முன் கொண்டு வந்து அதை சுத்தவிட்டு நன்றி என்று கரம் கூப்பி நிற்கிறார். வேற லெவல் என்ற பாடலையும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் புறா ஒன்று அழகாக பறந்து கொண்டிருக்கிறது கண்முன். நங்கநல்லூர் கண்ணன் பாடுவார் அல்லவா, அவரா இருக்குமோ என்று கேட்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். அருமையான பாடல், மிக இனிமை இந்த பாடல். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று தேன்மொழி முருகன் அவர்கள். இது சாந்தினி கண்ணன் என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் என்னுடைய விருப்ப பாடலை ஒலிபரப்பிய அன்பான சகோதரி அறிவிப்பாளருக்கு நன்றிகள் பல கோடி என்று கைகூப்பி இருக்கிறார். நன்றி, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் ஆவாரம்பூ பாடல் அடுக்கு மல்லி எடுத்து வச்சு தொடுத்து வச்சே மாலை என்ற அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ஆவடையனூர் ஆஸ்கார் மணி அவர்களின் விருப்பத்தில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன் பாடல் இதோ வருகிறது.

விரும்பி கேட்ட சொந்தம். ஆவடையனூர் ஆஸ்கார் மணி அவர்கள் விருப்பத்தில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்.

இயக்குனர் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், கைத்தட்டி பாராட்டியும், சூப்பர் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், இயக்குனர் மனதை தொட்ட பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து எஸ் ஜானகியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், மனதை விரடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், ஆஸ்கார் மணி அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. எனது விருப்பத்தில் நமது சபரி இணைகிற இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய அன்பு சொந்தம் ஆர்ஜே விஜயலட்சுமி அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை இதுவரை அருமையாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜய் அன்னிக்கு நன்றி நன்றி பாராட்டுக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். நேரம் இப்பொழுது 12:08. சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஒலித்து சென்றது. இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் நமது சபரி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்று நேர் சொந்தம் ஒன்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: மீண்டும் பாட்டு கேட்கட்டுமாக ஆரம்பிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு.
0: எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா.
1: மீண்டும் மீண்டும் அது தொடரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவனே.
0: நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஐயா.
1: எனக்கு வந்து கிழக்கு மேற்கு சந்திக்கின்ற நபரத்துல

0: அழகான அருமையான ஒரு பாடல் ஒலிச்சிட்டது. கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலி சென்றது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்,
0: வணக்கம்,
1: மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசன்.
0: வணக்கம்.

0: ஐயா வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் வரவு என்னை உற்சாகப்படுத்துகிறது ஐயா. ஆமாம் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி.
1: எனக்கு வந்து படம் நாளை நமது, இந்த பாட்டு ரொம்ப வான்மொழியில வராத பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்லாரீஸ்வரி பாண்ட பாட்டு. பாட்டு வந்து லவ் இஸ் த கேம், லைக்ஸ் இட்ஸ் அ நேம், என் இடையிலும் மடியிலும் தொடர்ந்து விளையாட்டு.
0: விளையாடுகிறீர்களா ஐயா?
1: அந்த பாட்டு கேட்க விரும்புகிறேன்.
0: விளையாடுவோம் ஐயா, விளையாடுவோம். இதை பாடல் கேட்டுக்கொண்டே நன்றி. தஞ்சாவூர் கைலாசம் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள். இது அவர்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: அழகான அட்டகாசமான ஒரு தொழிலான பாடல் ஒளிச்சென்றது. அவர் பாணியில் கூற வேண்டுமென்றால் ஒரு கில்மா பாடல் ஒளிச்சென்றது. தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். நாளை நமது திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கழுநீர்குளம் வெல்டிங் மாதிரி.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி ஐயா, முக்கிய மகிழ்ச்சி.
1: நீங்கள்
0: அனைவரும் நலம் ஐயா, சிறப்பாக இருக்கிறோம். என்ன பாடல் வேண்டும் ஐயா?
1: பொன்னுமணி படத்துல இருந்து அன்பா சுமந்து சுமந்து.
0: அழகான ஒரு பாடல், ஒரு சோகமான பாடல். இந்த பாடலுக்கான காரணம் என்ன ஐயா?
1: காரணம் என்ன, மாமா அவரால் தவறி போயிட்டாங்க, அப்போ 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு.
0: மன்னிக்கவும்,
1: அதனால அந்த சோக பாடலை கேட்டிருக்கேன்.
0: மன்னிக்கவும் ஐயா, அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டும். நீங்கள் பாட்ட பாடல் கேடல் கேட்டு மல்லா.
1: சரிங்க.
0: தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கழுநீர்குளம் வெல்டிங் மாரி ஐயாவின் விருப்பத்திற்காக பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து அன்பச் சுமந்து சுமந்து.

0: ஒரு சோகமான பாடல் ஒலிச்சிட்டது. பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், விரும்பிய சொந்தம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கழுநீர்குளம் வெல்டிங் மாரி ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலி சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சந்தங்கள் 8270033491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்று ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் ரை சிட்டி ஆடுபுரை மாணிக்கம் உறுப்புகராஜ்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா, நலமே விளைய வேண்டுகிறேன்.
0: நிச்சயம், நன்றி.
1: வதம் தங்க மனசுக்கான பாடல் மணிக்கு சேர்க்கிறதி.
0: அருமை, அருமையான ஒரு பாடல் ஐயா. உங்களை போன்ற படமும் தங்க மனசுக்காரன் போல் பாடல் இது வருகிறது, கேட்டு மகிழ்வோம். தஞ்சாவூர் மாவட்டம் ரெசிபி ஆடுகிறை மாணிக்க அற்புதராஜ் ஐயாவின் விருப்பத்திற்காக இது அழகான ஒரு பாடல், தங்க மனசுக்காரன் திரைப்படத்தில்.

0: மணிக்குயில் அழகாக இசைத்து சென்றது. தங்க மனசுக்காரன் மாணிக்க அற்புதராஜ் ஐயா விருப்பத்திற்காக. ஆம் நேர்ச்சந்தங்களே, தஞ்சாவூர் மாவட்டம் ரெசிபி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ் ஐயா விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் வெளிச்சென்றது. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கும் நிஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்ச்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியிலிருந்து ராஜ்குமார்.
0: வணக்கம். வணக்கம். வருங்க ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட மாதங்களுக்கு பிறகு. ஆமாங்க ஐயா, நலமாக இருக்கிற ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல எனக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி ஐயா. வருங்கள், கூறுங்கள் ஐயா, உங்கள் பாடல் என்ன பாடல் என்று.
1: எங்கள்
0: பகுதியில் வெயில் தான், மழை வருவதற்கு எட்டி பார்க்கிறது, மழை வராமலே சென்று விடுகிறது. சென்ற வருடம் பரவாயில்லை, சிறப்பு.
1: அதனால எல்லாருமே நிகழ்ச்சி கேட்டுட்டுருவோம். அவங்களால முடிஞ்சது ஒரு கண், ஒரு வீட்டு ஒருத்தவங்க ஒரு கண்ண நட்டா கூட நமக்கு வந்து
0: பின்னாடி வரும் சந்ததிகள் என்ன ஆகுறார்களோ என்று தெரியவில்லை. ஆக போகிறார்களோ ரொம்ப காலை கிடந்த ஐயா. அது
1: தண்ணி கூட இல்லாம
0: எங்கள் குளம் எல்லாம் வற்றி கொண்டே செல்கிறது ஐயா. இப்போ ஆனால் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், இல்லை உப்பு தண்ணீரை இந்த ஆர்வ வாட்டர் அப்படி என்று செய்கிறார். அது ஆனால் குடிப்பதற்கு நல்லதா கெட்டதா என்று இன்னும் ஆராய்ச்சியில் தான் உள்ளவர்களை தவிர அது முழுமையான வரை தெரியவில்லை. இல்லை
1: நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்துடலாங்களே, அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து கெடுதல் தான் நினைக்கிறேன். ஏன்னா
0: குடிப்பதற்கு மட்டும் நன்றாக இருக்கிறது என்று குடித்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான்.
1: உதாரணத்துக்கு இப்ப நம்ம நீங்க விவசாயத்தை சொல்லும் போது இயற்கையா நம்ம வந்து உரம்லாம் எந்த ரசாயன உரம் போடாம இயற்கையா உரம் போட்டு நம்ம சாப்பிட்டு பாருங்க, வேப்ப முன்னாக்கி எல்லாம் போட்டு அது நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது. அதே மாதிரி கலப்பு உரம் போட்டு அதை சாப்பிட்டு பாருங்க, சுகர் வருதுங்கிற
0: நல்ல தகவல்கள், நிறைய தகவல்.
1: படம் வந்து உயிருள்ள ஒரு பாட்டு வந்து இந்திர லோகத்தில் சுந்தரி ராத்திரி கனவில் வந்தாலும் அந்த பாட்டு வேண்டும்.
0: அருமையான பாடல் ஐயா. நீங்கள் உயிருள்ளவரை
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: சிறப்பையா, இது வருகிறதையா உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி. அருமையான ஒரு பாடல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஏத்தக்குடி பகுதியிலிருந்து எஸ் ராஜ்குமார் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து இதோ

அழகாக ஒளிச்சென்றது அருமையான ஒரு பாடல். உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஏத்தக்குடி எஸ் ராஜ்குமார் ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:39 இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம். தங்கநகர் சேகர் ஐயா அவர்களே வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? தங்கம் எல்லாம் விலை ஏறி கொண்டே போகிறது, உங்க நகர் எப்படி ஏறுகிறது ஐயா? ஐயா, உங்கள் பாடல் என்ன பாடல்? பாடலும் அருமையாக பாடுகிறீர்கள் ஐயா. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இருக்கிறது ஐயா, அதையும் கலந்து கொண்டு உங்கள் குரலில் பாடல் பாடுங்களே ஐயா. கரும்பில் தான் ஐயா. நீங்க பாடல் அழகாக பாடுகிறீர்கள். நீங்க பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இருக்குது ஐயா, புதன் வெள்ளி ஞாயிறு, அதிலையும் கலந்து கொண்டு பாடல் பாடினீங்களா இன்னும் சிறப்பாக இருக்கு ஐயா. நாங்கள் கேட்டு மகிழ்வோம். அழகாக பாடினீர்கள், அதற்காக சொன்னேன் ஐயா. சிறப்பையா, இதோ நீங்கள் கேட்ட பாடல் ஒரு ஒரு வினாடிகளில். கரூர் மாவட்டம் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் கரும்புவில் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை தேர்வு செய்திருந்தார். மீன்கொடி தேரில் மண்

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் கரும்புவில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் மாவட்டம் தங்கநகர் சேகர ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அருமையான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரிலிருந்து முத்துச்செல்வம் சார்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக
1: ஒன்று
0: இணைந்திருக்கிறோம் மகிழ்ச்சியுடன். வாருங்கள்.
1: எனக்கான பாடல் வந்துட்டு குறத்தி மகன்ல இருந்து வாடி ஏன் குப்பி அந்த பாட்டு போட்டிருக்கீங்க.
0: குறத்தி வாடி ஏன் குப்பி, அழகான ஒரு பாடல் ஐயா, இதோ கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி ஐயா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஜி அரியூர் முத்துச்செல்வம் ஐயா அவர் நிருபத்திற்காக இதோ

0: அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு பழைய பாடல், குரத்தி மகள் மகன், குரத்தி மகன் என்ற திரைப்படத்தில் அந்த பாடல் வெளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஜி அரியூர் முத்துச்செல்வம் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஐயா.
1: நல்லா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜவரம் பகுதியில் மாமுதி பாடல்.
0: வணக்கம் ஐயா, பகுதி நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நீண்ட இடைவெளிக்கு சந்திக்கிறோம்.

0: ஆமாம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். கூறுங்கள் ஐயா, அந்த மகிழ்ச்சியில் என்ன பாடல்?
1: இந்த காரியத்தை ஆரம்பிக்க முடிய இறைவன் திருப்பெயர் ஆரம்பிச்சது வழக்கம். அதனால இன்னைக்கு முதல் முதல்ல அந்த இறைவன் திருப்பெயர் ஆரம்பிச்சது அல்லா இல்ல திரைப்படம் பாடல் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பாடிய முகமது பின் துக்ளக் என்ற படத்தில் இருந்து அனைத்து நேய நெஞ்சுகளுக்காக ஒளிமரப்படி பணியுடன் கேட்டிருக்கிறது.
0: நிச்சயமா அருமையான ஒரு பாடல். அவர் இல்லாத இடமே இல்லை, அவர்தானே அன்பின் எல்லை என்ற அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா விருப்பத்திற்காக இதோ

0: நிகழ்ச்சிக்கு அருமையான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் 100% லீகல் ப்ரொடக்ஷன் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல். அருமையான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடல். சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இரவு 8 மணி இந்த நேரத்தில் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும் சார். பாட்டு வந்து விடுஞ்சா கல்யாணம்ங்கிற படம், சித்ரா பாட்ட காலம் இளவே நீர் காலம்ங்கிற பாட்டு. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, அதனால அவங்க பாடல்கள் என்னைக்கும் ஒழிச்சுட்டு இருக்கோம், நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். அந்த இது வந்து அவங்க 100 ஆண்டு நல்லா நினைச்சுதான் வாழணும்னு சந்தோஷமானு சொல்லி இந்த பாட்டு கேட்கிறேன்.
0: யாருக்கு பிறந்த நாள்? நீங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருந்தால் எனக்கு யாருக்கு பிறந்த நாள் என்று எனக்கு தெரிந்திருக்கும். நாங்களே நடத்தி கொண்டதால் எங்களுக்கு தெரியவில்லை. அதுதான் எங்களுக்கு, நீங்கள் யாரேனும் நிகழ்ச்சி நடத்தியிருந்தால் இன்று யாருக்கு பிறந்தால் என்று எங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் யாரும் நடத்தவில்லையா, அதனால் எங்களுக்கு தெரியவில்லை. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல், கேட்டு மகிழ்வோம். கோவை சேரன்மனகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், காலம் இளவேநீர் காலம் என்ற பாடல். இதோ

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. காலம் இளம் தளிர் காலம் என்று. விடிஞ்சா கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். அருமையான ஒரு பாடல், இதுவரை கேள்விப்படாத பாடல், படமும் கேள்விப்பட்டதில்லை. அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா. மற்ற மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம்.
1: எனக்கு வந்து டிசம்பர் பூக்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து சித்ரா அவங்க பாடின இந்த வெண்ணிலா பாட்டு இன்னைக்கு பாடுக்கு. சித்ரா அவங்களுடைய பிறந்த நாள், அதை முன்னிட்டு அவங்க பாடின ஒரு அழகான பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த வெண்ணிலாங்கிற பாட்டு வேணும் சார்.
0: அந்த டிசம்பர் பூக்கள் ஐயா அந்த படத்தில் தானே, இந்த நீலச்சேல பற கையில், அதுவும் அதுதானே ஐயா?
1: நன்றி.
0: கோவை சேரன்மநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து இதோ

0: அழகான ஒரு பாடல் வெளிச்சிருந்தது. டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், கோவை சேரன்மநகர் ராஜேஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் சித்ரா பாடகி அவர்களின் பாடல் அது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: கோவில்பட்டியிலிருந்து செல்வம்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உரையாடி.
1: நலமாக இருக்கிறது ஐயா.
0: மகிழ்ச்சி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: நாளைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஐயா.
0: சொல்லுங்கள் ஐயா.
1: எங்க பொண்ணுக்கு பிரபாவுக்கு நாளைக்கு பிஹெச்டி பட்டம் கொடுக்குறாங்க ஐயா. சின்ன
0: சிறப்பு அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா.
1: ஆளுநர் வந்து ஆளுநர் மூலியமா வந்து பட்டம் கொடுக்குறாங்க.
0: அழகான ஒரு பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி
1: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் நிறுத்தத்திற்காக 47 நாட்கள் திரைப்படத்திலிருந்து மான் கண்ட சொற்கள்.

0: ஒலித்து வாய்ந்த அந்த அழகான ஒரு பாடல். 47 நாட்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. அநேகமாக 47 நிமிடமும் ஒலித்திருக்கும் என்று நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய பாடல். விரும்பிய நேர் சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயாருன்னு ஒரு பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அருமையான ஒரு பாடல் ஐயா, தொடர் வண்டியில் பாடிக்கொண்டே செல்கிறார் என்று நினைக்கிறேன். அது நீண்ட தூரம் பயணம் அந்த பாடல், சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:24. இந்த நிமிடத்தில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் சின்னத்தடம் படி காலையிலிருந்து எம் முருதாச்சலம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ஐயா. முருதாச்சலம் ஐயா அவர்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் குரலையும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சியா மகிழ்ச்சி.
1: எங்கள் சின்ன குழு அம்மா சித்ரா அம்மா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்த உள்ளத்திற்கு.
1: அவங்களோட அவங்க பாடின பாடல்ல எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து வான்மேகம் பூ பூவாய் தூவும்.
0: நாங்களும் வான்மேகம் பூ பூவாய் தூவும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தூவவில்லை ஐயா, மேகமூட்டத்துடன் மட்டுமே இருக்கிறது. நிச்சயமாக மழை தூவும் என்ற நம்பிக்கையில் இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றி.
0: கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையில் ஒரு சிற்றூர் மருதாச்சலம் ஐயாவில் விருப்பத்திற்காக மந்திர புன்னகை, இல்லை இல்லை, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் இதோ

0: ஒலிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் புன்னகை மன்னன் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். ஆம், கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:30. இந்த நேரத்தில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, தென்காசி மாவட்டம் சொல்லுங்க.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா உள்ளேன் ஐயா, நீங்கள் நலம்தானா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, குறுங்கள் உங்கள் பாடல்.
1: எனக்கு வந்து நாளைக்கு சங்கரன் ஆடி தபசு முன்னிட்டு
0: ஆடி தபசு
1: அம்மா சங்கரன் கோயில் பட்டாள திருநாள் சங்கரநாதன் கோவிலே அந்த பாடல் தரணும் ஐயா.
0: நிச்சயம் பாடல் என்று நினைக்கிறேன். பாடுங்கள் ஐயா, பாடுங்கள். பாடல்
1: சங்கர நாரணர் கோவிலிலே சங்கர கோமதி அருகின்றார் அந்த பாட்டு தருங்க ஐயா.
0: சிறப்பாக பாடினீர்கள் ஐயா, அருமை. ஒரு வரி பாடினாலும் அழகாக இருந்தது கேட்பதற்கு. இது நீங்கள் கேட்ட பாடல், கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி. தென்காசி மாவட்டம் வீர கேரளம் ரோட்டம் சுழச்சேரி சுப்பிரமணியார்கள் சங்கரன் நாராயணர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அழகான ஒரு பக்தி பாடல் இதோ.

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் தென்காசி மாவட்டம் வீர கேரளம் இருட்டம் சொல்லச்சேரி சுப்பிரமணியர் பத்திற்காக ஒரு அழகான பக்தி பாடல் சங்கரநாயனார் என்ற அழகான பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். ஐயா நீண்ட நாள் பிறகு மன மகிழ்ச்சியோடு கோவை மாவட்டம் காலை தடாகம் காலைநூர் சிற்றூரிலிருந்து எம் ராஜேந்திரன் உண்மை அழைக்கிறேன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நானும் உங்களை போல மகிழ்ச்சியாக அறிவாக இருக்கிறேன் ஐயா. நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் பாரதிராஜ் ஐயாவோட நினைவாக அழகு உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்துல குறிஞ்சி மண், ஏன்னா குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு கதையா போகும்.
0: இப்பொழுதுதான் பூத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் ஐயா. நிச்சயமாக இது வருகிறது நீங்கள் கேட்ட பாடல். நன்றி. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையூர் சிற்றூர் எம் ராஜேந்திரன் ஐயா விருப்பத்திற்காக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல்.

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையனூர் சிற்றூர் எம் ராஜேந்திரன் ஐயார் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல். குறிஞ்சி மலரில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் பூக்கள் என்று அழகாக கேட்டுச் சென்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கேட்கட்டுமா என்று இணைந்திருக்கும் நேசம்பன், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், வணக்கம் தாராசுரம் கைலாசம்.
0: ஆஹா, மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி
1: ஐயா. ஒளிபரு வாய்ஸ் ரொம்ப லோவா வருது.
0: அப்படிங்களா ஐயா?
1: ஆமா, சவுண்ட் இல்ல.
0: சாப்பிடாத வந்து உட்காந்துட்டு அதுவா இருக்கு ஐயா.
1: எனக்கு வந்து படம் இளைய தலைமுறை, சிவாஜி கணேசன் வானிசேஜ் நடிச்ச படம். இந்த பாட்டு எந்த வானொலியும் இதுவரை நான் கேட்டதே கிடையாது.
0: நம்ம வானொலியில்
1: கேட்போம். வானொலி தான் முத கேட்க போறேன்.
0: நிச்சயமா கேட்போம் ஐயா.
1: பாடல் வந்து, ஒரு நாள் இரவு தனிமையில் இருந்து தீருடன் வந்தான், ஒரு தீருடன் வந்தான்.
0: அதே அருமையான பாடல் ஐயா. ஆனால் இந்த காலத்தில் அதே நீங்கள் தனிமையில் இருந்தா, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போற யாரும் இல்ல, விளையாடுவோமா புள்ள பில்லடா அப்படி என்று அழைக்கிறார்கள் ஐயா. நீங்கள் என்றால் தனிமையில் இருந்தேன் என்று சொல்கிறீர்கள், இருக்கட்டும். என்ன பாடல் என்று இப்பொழுது கேட்போம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக இதோ இளைய தலைமுறை திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: சவுத்தலா
1: இல்ல?
0: ஓ, நீங்க தான் தம்பத்தா? ஏன்? நீங்க வருவீங்க என்ன? சவுத்தலா இருக்க சொல்லியிருக்கா. எங்க இருக்கா? என் கூட வாங்க.

0: ஒலிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அன்புடன் இனிய இரவு வணக்கங்கள் ஐயா. கீதம் நேசம் அவர்களுக்கு அன்பான இனிய மாலை வணக்கங்கள்.
0: வணக்கங்கள் கூறுவது.
1: நிகழ்ச்சி அருமையாக போய்கொண்டிருக்கு.
0: வணக்கங்கள்.
1: லைன் தான் கிடைக்கல, அரை மணி நேரமா ட்ரை பண்ணி ஒரு வழியா லைன் கிடைச்சது.
0: வணக்கங்கள்.
1: சந்தோஷம், ரொம்ப அருமையா இருக்கு.
0: வணக்கங்கள் கூறுவது. பெயர் சொல்லுங்கள் ஐயா.
1: நான் நங்கநல்லூரில் இருந்து வி கண்ணன் பேசுறேன்
0: ஐயா. நடுவில்
1: இருந்து வெள்ளி போன ஞாயிற்றுக்கிழமைக்கு பாட்டு பாடினேன், இன்னைக்கு பாட்டு கேட்க வந்திருக்கேன் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, கேட்க வந்ததற்கு மற்ற மகிழ்ச்சி. பக்குறங்கள் ஐயா, உங்கள் பாடல் என்னவென்று.
1: நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: கேட்க போற பாடல் வந்து பழைய பாட்டு தான் கேட்க போறேன். அதாவது எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்பீச் சிறா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகள், படம் கௌரவம். இந்த பாடல் காட்சியில தோண்டி நடிக்கிறவங்க நடிகர் திலகமும் அந்த அம்மா பேரையும் டக்குன்னு மறந்து பேசிட்டேன்.
0: கே ஆர் விஜயா ஐயா.
1: மறந்து கே ஆர் விஜயெல்லாம் கிடையாது, அவங்க பேரையும் நல்ல பேரு. உஷா, உஷா நந்தினி. உஷா நந்தினி.
0: உஷா,
1: உஷா நந்தினி. உஷா நந்தினி.
0: நந்தினி எனக்கு தெரியாது.
1: அவங்க இந்த கௌரவம் ராஜபாட் லங்கத்துறை நிறைய படத்துல சிவாஜியோட எடுத்திருக்காங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர், அருமை ஐயா.
1: அருமையா இருக்கும் இந்த பாடல், அருமையா இருக்கும். ஒரு வரி பாடிட்டு முடிச்சிருக்குமா?
0: நிச்சயம் பாடுங்கள் ஐயா.
1: யமுனா நதி இங்கே, ராதை முகம் இங்கே.

0: நிச்சயமாக அருமையாக பாடினீர்கள் ஐயா. கண்ணன் எங்கும் போகாமல் பாடலை கேளுங்கள் ஐயா. நன்றி நன்றி, தேங்க்யூ ஐயா,
1: ரொம்ப நன்றி சார். பல கோடி
0: நன்றி நன்றி. நிச்சயமா ஐயா, வாங்க ஐயா. சென்னை நங்கநல்லூர் பகுதியிலிருந்து கண்ணன் ஐயாவின் விருப்பத்திற்காக கௌரவம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இதோ.

0: ஒழித்து வாய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தென்றது விரும்பிய நேர் சொந்தம். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:00. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் பிச்சேரி சீராமணி அறிவழகன்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா. நமக்கு சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். மற்ற மகிழ்ச்சி ஐயா, நீங்கள் இணைப்பில் வந்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும்.
0: கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: எனக்கு கில்லி படத்துல இருந்து சேவல் குக்கர் அந்த பாடல் வழங்குங்க.
0: பாட ஆரம்பித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக வரும் நாட்களில் முயற்சி பண்றேன்.
0: நிச்சயமாக உங்கள் குரலை கேட்பதற்காக பாடுவதற்கு கேட்பதற்காக அவளாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நம் நேர் சொந்தங்கள்.
1: சரிங்க,
0: நிச்சயம் கேட்போம். நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: முயற்சிக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா, நேரலி வாய்ப்பு தந்ததற்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்தில் கில்லி திரைப்படத்திலிருந்து

0: துள்ளலான ஒரு பாடல் ஒலிச்சிருந்தது, உற்சாகமான பாடல். கில்லி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். காற்றலையின் ஊடாக அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்க முகவை சவரி பண்பலையில் பாட்டு ஒன்று கேட்கட்டும். நிகழ்ச்சி ஒரு இணைவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றிய மரசடிக்கு போனாங்க.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: உங்களை போலவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களைப் போலவும் சுகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: ஐயா கூறுங்கள், உங்கள் பாடல் என்னவென்று?
1: படம் புதிய பூமி. இந்த படத்தில் இருந்து விழியே விழியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை, இந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்வோம்.
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா. புதிய பூமி.
1: ஆமாம்,
0: இதோ வருகிறது ஐயா உங்கள் பாடல். அரசடிக்குப்பம் ஆ சரவணன் ஐயார் விருப்பத்திற்காக நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் ஆ சரவணன் ஐயார் விருப்பத்தில் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல்.

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசரிக்குப்பம் ஆ சரணன் ஐயார் நிருபத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
1: தென்காசி மாவட்டத்திலிருந்து தோலைசேரியில இருந்து தேன்மொழி பேசுறேன்.
0: வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. உங்கள் பாடலையும் கூறுங்கள், அழகாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறோம்.
1: பாடல் பாடல்
0: சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு பாடல் தான், சுறுசுறுப்பான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன்.
1: தென்காசி
0: மாவட்டம் வீரகேரளம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக சிட்டுக்குருவி திரைப்படத்தில் இருந்து

சின்ன சிட்டு சிக்கிக்கிட்டு பாவம் தவிக்குது, கோவம் பிறக்குது, பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது. பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னுது மின்னுது.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல், அருமையான அழகான ஒரு பாடல். ஒளிச்சென்றது விரும்பியன் நேயர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வீர கேரள முருகன் சொல்லச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் ஒளிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் காலையினர் சின்ன சுற்றுலர் காலையினர் சேர்ந்து எம் மருதாசலம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், மீண்டும் இணைந்துள்ளீர்கள், கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: புதுவெள்ளம் படத்திலிருந்து துளி துளி மழை துளி ஐயா.
0: நிச்சயம் நாங்களும் புதிய வெள்ளத்திற்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வரும் என்ற நம்பிக்கையில் இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா விருப்பத்திற்காக புதுவெள்ளம் திரைப்படத்திலிருந்து

0: ஒளிச்சென்ற அந்த அட்டகாசமான ஒரு பாடல், இனிமையான இதமான பாடல், புதுவெல்லம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு இதயம் கணிந்த நன்றிகளும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? சித்தாத்தூரில் இருந்து. நானும் சித்தாத்தூர் தான், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? ஹலோ, வணக்கம், நானும் சித்தாத்தூர் தான், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து அழைப்பது?
1: சித்தாத்தூரிலிருந்து தஷ்வந்தி.
0: நானும் சித்தார்த்தூர் தான், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்று கேட்டேன்.
1: காமராஜர் வீதியில்.
0: ஆஹா, நானும் காமராஜர் வீதியில் தான், நானும் காமராஜர் வீதியில் தான் இருக்கிறேன்.
1: எங்கள் வீட்டில் உள்ளேன்.
0: உங்கள் வீட்டில் உள்ளீர்கள். வீட்டு எண்
1: 112.
0: ஆஹா, எந்த 112 தான்? அடடே அடடடடே, அழைப்பது யார்?
1: கீதநேசனின் மகள்.
0: அடடே அடடே, வாமா வாமா வாமா வாமா குட்டியம்மா, சொல்லுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: இன்று கே சித்ராமாவின் பிறந்த நாள் பாடிய தமிழ் பாடலின் முதல் பாடல் நீயே என்னன் குயில் படத்திலிருந்து பூஜைக்கேற்ற பூவிது.
0: அதுதான் முதல் பாடலா?
1: ஆமா, அவங்கள் பாடிய தமிழ் பாடிய முதல் பாடல்.
0: ஓ, எனக்கு தெரியாது, தகவலுக்கு நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.
0: திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மட்டம் சித்தாத்தூர் தஷ்வந்தி அவர்கள் விருப்பத்தில் இதோ

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் நீதானா அந்த கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் தஷ்வந்தி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:31 இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் தொழிலிருந்து விஜயரத்னகுமார்.
0: வணக்கம், வணக்கம், நலமாக இருக்கிறோம். இரவு உணவு முடிந்து விட்டதா? சிறப்பு, மகிழ்ச்சி. நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். குறுங்கள் உங்கள் பாடல்.
1: இன்னைக்கு சித்ராவோட பர்த்டே, அதனால சித்ரா பாடின பாட்டு வானமே இல்லை படத்துல இருந்து நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம் என்ற இந்த பாடலை தரவும்.
0: நிச்சயம் அழகான ஒரு பாடல், கேட்டு மகிழ்வோம். தென்காசி மாவட்டம் வீர கேரளம் திருவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து.

0: அழகாக ஒலிச்சென்றது அருமையான ஒரு பாடல். வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வேற கேரளம் புதுவட்டம் சொலைச்சேரி விஜயஹர்ஸ்மர் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சித்ரா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் குரலில் அந்த பாடல். சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம், மார்பிலிருந்து மகேஷ் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன்
1: இருக்கிறேன்.
0: சிறப்பு வந்தவுடனே ஒரு பாடல் கேட்டு
1: பார்த்தேன், எங்க மெசேஜ் வந்து பார்த்தேன், அதுல சரி ஒரு பாட்டு கேட்போம்.
0: நிச்சயமாக
1: உங்களுக்கு பாவம் நேரம் ஆயிட்டு, சரி இந்த போடுவீங்களேன்னு ஒரு டவுட்ல தான்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நேரம் காலமே கிடையாது ஐயா, கேட்கலாம்.
1: இது வந்து இந்த பாட்டு அடிப்படி பாட்டு, பொடி நாட்டையா ஓராவர் இந்த பாட்டு எல்லாரும் கேட்டு ஆடன் ஆட்டம் போடணும்.
0: நிச்சயமா ஆட்டம் போடுவோம் ஐயா.
1: எல்லாத்துக்கும், எல்லா சபரி நேயர்களுக்கும், உங்களுக்கும், அனுஷா மேமுக்கும், விஜய் மேம் எல்லாத்துக்கும் இந்த பாட்டு
0: நிச்சயமாக.
1: நன்றி.
0: நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போ

Agora?

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து அழகான அட்டகாசமான ஒரு தொழிலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், நாகர்கோவில் பகுதியிலிருந்து மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கின்றது. அழகான ஒரு பாடல். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பகிரியின் பக்கத்தில் இணைந்து ஒரு நேயர் சொந்தம், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் எனக்கு ஒரு பாடலை தாருங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள். இது அவர்களுக்காக ஒரு பாடல்.

இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. வள்ளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா, பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு பாடல் கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நேர்சந்தங்களே, நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக